0: ஓகே வாட்டேவர் ஃபேமஸ் சுது கொச்சிக்கு தவல் ஷோ எக்க
1: யுகே வலிங் என்னவா
2: ஓ தட் அட் தி ரேஸ் சுது கொச்சி
1: இத்தாலியன் என்னவா
3: சா ஃபர்ஸ்ட் டை அபிட்ட ஹன்ன சீஸ்
1: எதகட கொரியா
4: சுது கொச்சி மணி ஹரங்கேயோ
1: ஜப்பான் ரோமேனியா
0: ලෝකෙටම එකයි සැනකෙලියක් තමයි සියත hot and spicy with sudu kochi
1: සතිය දවස්සල හවස දෙකට
4: සුදු කොච්චි මරු